0: நெக்ஸ்ட் சங்கதி, பன்ன
1: பல்த
0: சனிரி சனிதா
1: சனிரி சனிதா
0: பதனி சனிதா சனிதா பாபா
1: பதனி சனிதா சனிதா பாபா
0: ஒட்டுக்கு ஹாடி
1: சனிதா பாபா.

0: 24 மணி நேர இடைவிடாத ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது ரஞ்சனி குரு பிரசாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு ஆரம்பம் சுத்த சீமந்தினி ராகத்தில் அமைந்த ஜானகி ரமணா தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You can now listen to a vocal concert by Ranjani Guru Prasad. The first composition Janaki Ramana has been divined by Tyagaraja, Rag Suddha Seemandini Adithal.

0: ரஞ்சனி குருபிரசாத் அவர்கள் பாடியவற்றில் அடுத்து ராமனுக்கு மன்னன் முடி, அருணாச்சல கவிராயர் பாடல், ராகம் ஹிந்தோளம் ஆதிதாளம்.
1: A Tamil song by Arunachala Kavi, ராமனுக்கு மன்னன் முடி, ராக் ஹிந்தோளம் ஆதிதாள்.

0: ராகம் டிடிஎச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரஞ்சினி குருபிரசாத் அவர்களின் பாட்டு. எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து ஹரிகாம்போதி ராகத்தில் அமைந்த தினமணி வம்ச தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: On Ragam 24/7 DTH, you are now listening to a vocal recital by Ranjani Guru Prasad. She is accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the Mridangam by Papanasam R. Kumar. The concert continues with the Tyagaraja composition Dinamani Vamsa, Rag Harikamboji Adithal.

0: நிறைவாக ராம ராம புரந்தரதாசர் தேவரநாமா திலங் ராகம் ரூபகதாளம்.
1: நவ தேவரநாமா பை புரந்தரதாசா ராம ராமா ராக் திலங் ரூபகதாள்.

0: இதுவரை ரஞ்சனி குருபிரசாத் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், பாபநாசம் ஆர் குமார் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஎச்சில் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பில் என் நேரமும் இந்திய இசை. நேயர்களே, உங்களுக்காக
1: On Ragam 24/7 DTH, you were listening to a vocal recital by Ranjani Guruprasad. She was accompanied on the violin by M.A. Krishnaswamy and on the mridangam by Papanasam R. Kumar. That was a contribution by All India Radio Chennai for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: திருவாரூர் கிரீஷ் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் முதலில் நீ பக்தி பாக்யசுதா என தொடங்கும் தியாகராஜ கீர்த்தனை ஜெயமனோகரி ராகம் ரூபகதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: திருவாரூர் கிரீஷ் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். தொடர்ந்து கா வா வா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், வராளி ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை திருவாரூர் கிரீஷ் அவர்கள் பாடக் கேட்டீர்கள். கும்பகோணம் எம்ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம். ராகம் டிடிஹெச் எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டாக்டர் செம்மங்குடி ஆர் ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். உடன் பாடுபவர் பாலை சி கே ராமச்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம்.
2: திஸ் இஸ் ராகம் 24/7 an exclusive Indian classical music channel.
1: You can now listen to a vocal recital by Dr. செம்மங்குடி Shri R. Srinivas Iyer. Vocal support is provided by Palai Shri C. K. Ramachandran. The accompaniments are Lalgudi Shri G. Jayaraman on the violin and Umayalpuram Shri K. Sivaraman on the mridangam. Nigalshiyil mudalil, Broche Varevare, Tyagarajar Kirtanai, Shri Ranjani Ragam, Adi Thalam. The concert begins with Broche Varevare, composed by Saint Tyagaraja, in Rag Shri Ranjani, set to Adi Thal.

இனி மொய்யார் தடம் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை பூர்வி கல்யாணி ராகம் மிஸ்ர சாப்புதாளம். லிசன் நவ் டு மொய்யார் தடம் மாணிக்க வாசகர் திருவெம்பாவை செட் டு மிஸ்ர சாப்புதாள் கம்போஸ்ட் இன் பூர்வி கல்யாணி ராகம்.

இனி பாலயமாம் விபோ சுவாதி திருநாள் சாகித்யம் கமாஸ் ராகம் ஆதி தாளம். லிசன் நவ் டு பாலயமாம் விபோ கம்போஸ்ட் பை சுவாதி திருநாள் இன் ராக் கமாஸ் செட் டு ஆதி தாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் செம்மங்குடி ஆர் ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருப்பவர் பாலை சி கே ராமச்சந்திரன் அவர்கள். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். திஸ் இஸ் ராகம் 24/7, an exclusive Indian classical music channel. You are listening to a vocal recital by Dr. Semmangudi Shri R. Srinivasa Iyer. Vocal accompaniment is provided by Palai Shri C. K. Ramachandran. The other accompaniments are Lalgudi Shri G. J. Raman on the violin and Umayalpuram Shri K. Sivaraman on the mridangam. Ini, Yenati Nomu Balamu, Tyagarajar Kirtanai, Bhairavi Ragam, Adithalam. Listen now to Yenati Nomu Balamu, composed by Saint Tyagaraja, in Rag Bhairavi, set to Adithal.

நேயர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் செம்மங்குடியார் ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு. உடன் பாடியிருந்தவர் பாலை சி கே ராமச்சந்திரன் அவர்கள், லால்குடி ஜி ஜெயராமன் அவர்கள் வயலின், உமையாள்புரம் கே சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சி ராகம் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. யூ ஆர் லிஸ்னிங் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை டாக்டர் செம்மங்குடி ஸ்ரீ ஆர் ஸ்ரீனிவாச ஐயர். வோக்கல் சப்போர்ட் வாஸ் ப்ரொவைடட் பை பாலை ஸ்ரீ சி கே ராமச்சந்திரன். The other accompaniments were Lalgudi Shri G. Jayaraman on the violin and Umayalpuram Shri K. Sivaraman on the mridangam. This program was contributed by All India Radio Trichirapalli for Ragam 24x7, an exclusive Indian classical music channel.